அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 96.8 தொண்ணூற்றொன்று 95.6 98.2 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேதி சேரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றன. வழக்கமாக காலைதோறும் இதயத்தில் இணைச்சனால் உங்களின் வழக்கங்கள் விருப்பமான இந்திய பாடல்களை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். இன்றைக்கு திங்கட்கிழமை August 10th. உன் வாழ்க்கை சரியோ தவறோ வாழ்வதே ஒரு வாழ்வு. அதை உனக்கு பிடித்தபடி மனசாட்சிப்படி வாழ். தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை. தீர்வுகள் கேட்க நீ கெட்டவரும் இல்லை.

0: இன்று காலை சிந்தனை பணிவை தேடு அதிகாரம் கிடைக்கும் பொறுமையை தேடு வெற்றி கிடைக்கும் அன்பை தேடு நல்ல உறவு கிடைக்கும் நல்ல இடங்களை தேடு வாழ்க்கை கிடைக்கும் தேடாமல் எதுவும் கிடைப்பது இல்லை
1: அங்கதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்
0: 1997 ஆண்டில் மே மாதம் 9 தேதி அன்றுக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் படத்தின் பெயர் லவ் டுடே இயக்குனர் பாலசேகரன் அவர்கள் திரைப்படத்தில் நடிகர் இளைய தளபதி விஜய் மேலும் நடிகை சுலக்ஷ்மி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர் இந்த திரைப்படத்தை சிமித்தவர் சிவா

0: சரியான நேரத்தில் ஒருவர் செய்யும் சிறிய உதவியை கூட நாம் மறக்காமல் நன்றியுடன் இருக்க வேண்டும். இஃப் எவர் டோன் அட் த ரைட் டைம் தோ ஸ்மால் இஸ் கிரேட்டர் தன் தி வேர்ல்ட்.
1: Evergreen songs with Ajay Sundaram on Tenisiya Rangam.

0: 94.6 உங்கள் விருப்பமான உங்கள் விருப்பமான தேதி சரங்கம் அதிகாலை தரவுகளுக்காக உங்களை வழக்கம் உங்களை சபையினம் 8 மணி வரை இன்றைக்கு திங்கட்கிழமை ஆகஸ்ட் 10ஆம் தேதி அனைவருக்கும் இனிமையான நாள் வண்டர்ஃபுல் டே.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayarangam.

நாம் அனைவருக்கும் எமது ஆர்எம் ஸ்ரீவாந்தொழியில் வழக்கமாக இந்த அதிகாலையில் வருகை வருகை என்ற அன்புடன் நாம் தான் வரவேற்கிறோம். சரி, நீங்கள் யாவரும் நானும் என்று நம்புகின்றோம். புதிய வாரம், புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதிய கனவுகள். நேற்று நடந்ததை நினைத்து கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு நமக்காக காத்திருக்கிறது ஓர் அழகான புதிய வாய்ப்பு. உங்கள் மனதில் இருக்கும் சோர்வை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு அழகான புன்னகையோடு இந்த திங்கட்கிழமை நாம் தொடங்குகின்றோம்.

திங்கட்கிழமை என்பது வாரத்தின் சுமை அல்ல, வாரத்தின் முதல் வெற்றி வாய்ப்பு. சிறிய இலக்கை வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல எண்ணத்தோடு தொடங்குங்கள், உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையை மட்டும் விடாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய நல்ல முடிவு நாளை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம்.

ஆமாம், வீக்கெண்ட் முடிஞ்சது, மறுபடியும் இந்த திங்கக்கிழமை வந்து விட்டது, மறுபடியும் வேலைக்கு போக வேண்டும் அல்லவா? எனவே இந்த குளிர்காலத்திலே சூரியன் தோடி உடைக்கின்றது, மேலும் சில இடத்தில் மழை பெய்கின்றது அல்லவா? எனவே எங்கு போனாலும் பற்ற மாட்டேங்க போங்க. மேலும் கடந்த வாரத்தில் நடந்த கவலைகளை அங்கேயே விட்டுவிடுங்கள். நேற்று நடந்த தவறுகளை அனுபவமாக எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று மட்டும் நம் கையில் இருக்கிறது.

காலை சூரியன் உதித்து விட்டது, புதிய நாள் பிறந்து விட்டது, புதிய வாரமும் ஆரம்பமாகிவிட்டது. மேலும் கடந்த வாரத்தில் முடியாத ஒரு விஷயத்தை இந்த வாரம் முடிக்கலாம், கடந்த வாரத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை இந்த வாரம் தீர்க்கலாம், நேற்று கிடைக்காத ஒரு வாய்ப்பு இன்று நம்மை தேடி வரலாம்.

0: more happy returns of the day.
1: இன்றைக்கு திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இன்றைக்கு ஸ்டான்லி ரோஸில் வசிக்கும் திருமதி நீதா அரங்கசுவாமி அவர்களது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் நித்யாமலும் நம்பி விமாலன் யோவானி மணிதா யஷினி ஆகியோரின் சார்பில் வீட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு திரைபோவாக்க வசிக்கும் திரு தேவந்த் கத்தோ அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். இராகினி சச்சுதா மிலமடகன் கவிசன் மாலா பிரமிளா பமிலா அஞ்சினி இராகினி கோவிலா தானம் கத்ரேஸ் எழிலன் சிரஞ்சீவி அனுஷ்கா லோகா ஆகியோரின் சார்பில் வீட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பற்றி நாம் இவ்வகூர் சேர்ந்த மிரிலா கம்பால் ஷேலா யுவினா சர்மிளா கவென் செத்தி பிணக்கே ஊரை சேர்ந்த அடகன் கமலாசன் குழு முகம் மினு சரோஜ் இஸ்மாயில் ஆகியோருக்கும் படம் நாம் படகுகின்றோம். சிறப்பாக இந்த படனை நாம் ரோஸில் வசிக்கும் திரு செல்வன் சிங்கரவேலி இன்றைக்கு அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி ரூபி மேலும் செல்வம் பிருந்தா அம்மா அங்கு மாமியார் ஜெய் அப்பா செல்வன் ஆகியோரின் சார்பில் வீட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் போட்டி வசிக்கும் பேனன் குலன் தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வடகியும் மேலும் குலன் குடும்பத்தார் தென்னிலா ஆகியோரின் சார்பிலும் வீட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் கோகாகோ சென்ட்ரலாக உரை சேர்ந்த பரமேஸ்வரி கரும்பன் தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வடகியும் மேலும் அப்பா குபாலன் அம்மா விண்ணிலா தம்பி சர்வேஸ்வரன் அம் தத்தராஜன் சகாதேவன் பெருமாள் அன்பா சிவன் மேவின் ரூபன் கணேசன் அப்பா வெள்ளி அம்மா வழி லலினி வீணா இராகினி பமிலா சர்மிளா அக்கா புவனேஸ்வரி மேலும் உலாஷா கரம்பன் வேலாயுதன் கரம்பன் குணந்தன் தைலாம் பஞ்சயா குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் நிறுவனங்களை கூறுகிறார்கள்.

அம்பர்களே, நம்முடைய இனிய இன்றைய காலை பயணம் இப்போது நிறைவுக்கு வருகிறது. இந்த காலை நேரத்தில் எங்களோடு இணைந்திருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.